0: பக்கல்ல தர பக்கல் அவ தூர சொல்லு நக்க காம தத்தமிழ
1: பைக்கா பஜரங்கா சி கமால் ஹமால் ஹமால் ஹமால் ஹமால்
0: தூர தர வாட்டக்கர சமால்.